சரி நமக்கு வதர்னா சரி நமக்கு வதர்னா சரி நமக்கு வதர்னா சரி நமக்கு வதர்னா சரி நமக்கு வதர்னா சரி நமக்கு வதர்னா சரி நமக்கு வதர்னா சரி நமக்கு வதர்னா சரி நமக்கு வதர்னா சரி நமக்கு வதர்னா சரி நமக்கு வதர்னா சரி நமக்கு வதர்னா சரி நமக்கு வதர்னா சரி நமக்கு வதர்னா சரி நமக்கு வதர்னா சரி நமக்கு வதர்னா சரி நமக்கு வதர்னா சரி நமக்கு வதர்னா சரி நமக்கு வதர்னா சரி நமக்கு வதர்னா சரி நமக்கு வதர்னா சரி நமக்கு வதர்னா சரி நமக்கு வதர்னா சரி நமக்கு வதர்னா சரி நமக்கு வதர்னா சரி